0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: நொட்டுஸ்வரம் சங்கரவர ரூபகத்தாள, வெஸ்டர்ன் மேஜர் ஸ்கேல், க்ளோஸ் டு சங்கராபர்ணராகம், கம்போசர் முத்துசுவாமி தீட்சிதர்.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் வேத மந்திரம். தி டைட்டில் இஸ் சிவசுப்ரபாதம், பிரசன்டட் பை வேதமந்திரம் .com டீம். ஓம் நம சிவாய்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ரிஷகம் ரிஷம் தேவபரி ஷதவலிஷகம் ஷதவலிஷம் தேவபரி ரிஷகம் ரிஷம் தேவபரி ஷதவலிஷம் தேவபரி ஷதவலிஷகம் ஷதவலிஷம் தேவபரி ஹிர்தேவபரி ஷதவலிஷம் விவி ஷதவலிஷம் தேவபரி ஹிர்தேவபரி ஷதவலிஷம் வி தேவபரி ஹிரிதி தேவபரி ஷதவலிஷம் விவி ஷதவலிஷகம் ஷதவலிஷம் விரோஹரோஹ வி ஷதவலிஷகம் ஷதவலிஷம் விரோஹ சதவலிஷமிதி சதவலிஷம் விரோஹரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷாஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா வி சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம் வயம் வி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம் சஹ

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

ஓம் காந்த விக்கிரஹாய நமஹ, ஓம் கவசினே நமஹ, ஓம் கண்டகினே நமஹ, ஓம் குண்டினே நமஹ, ஓம் காரியகோவித விக்கிரமாய நமஹ, ஓம் காலபக்ஷாய நமஹ, ஓம் கலிங்காரணே நமஹ, ஓம் கங்கணீகிருதவா.

அரோகிணே நமஹ, ஓம் கட்வாங்கினே நமஹ, ஓம் ககனாலயாய நமஹ, ஓம் அமோகாய நமஹ, ஓம் அமோகபலதாய நமஹ, ஓம் கண்டாராவாய நமஹ, ஓம் கடப்பிரியாய நமஹ, ஓம் சந்திரபீடாய நமஹ, ஓம் சந்திரமூலியே நமஹ, ஓம் சித்திரபேஷாய நமஹ, ஓம் சிரந்தனாய நமஹ, ஓம் சித்ரேஷபாய நமஹ, ஓம் சித்ரபாகவே நமஹ, ஓம் அஜல

ஜாய நமஹ. ஓம் சதுர்முகாய நமஹ. ஓம் ஓஜஸ்தேஜோ திதிதராய நமஹ. ஓம் ஜிதகாமாய நமஹ. ஓம் ஜனப்ரியாய நமஹ. ஓம் அஜாதசத்ரவே நமஹ. ஓம் ஓஜஸ்வினே நமஹ.

ஓம் ஜன்ம மிருத்யு பயாபகாய நமஹ. ஓம் ஜீவிதாந்தகராய நமஹ. ஓம் ஜேஷ்டாய நமஹ. ஓம் ஜெகந்நாதாய நமஹ. ஓம் ஜனேஸ்வராய நமஹ. ஓம் திரிவர்க்க சாதனாய நமஹ. ஓம் தார்க்ஷ்யாய நமஹ. ஓம் தத்குணாய நமஹ. ஓம் தந்துவர்தனாய நமஹ.

ஸ்ரீ நம ஓம் அவ்யக்த லட்சணாய நம ஓம் அவ்யக்தாய நம ஓம் வ்யக்தாய நம ஓம் வைஷ்யாய நம ஓம் சாம்பதஜே நம ஓம் விபுதாக்ரே சராய நம ஓம் வேதாய நம ஓம் விஸ்வகர்பாய நம.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Rig Veda Sakala Shaka, Mandalam 1, Suktam 88. Thank you.

0: மூர்த்தனாஸ்தானயித்னுன்நிர்பாதேனாஶனி மஸ்திஷ்கேண வித்யுதங் கனீன காப்யாம்
1: கர்ணாப்யாக்ஷ்ரோத்ரக்ஷ்ரோத்ராப்யாம் கர்ணௌதேதனீமாதர கண்டேனாபஷ்வுஷ்கண்டேனா சித்தம் மன்யாபிஹி அதிதிக்ஞேஷீர்ஷ்ணா நிர்ருதின்நிர்ஜர்ஜல்யேன ஷீர்ஷ்ணா சங்க்ரோஷைஃ ப்ராணான் ரேஷ்மாணக்யுஸ்துபேனா மஷகான் கேஷைரிந்த்ரக்யுஸ்வபாசாவஹேன ப்ருஹஸ்பதிக்ஞே ஷகுனி சாதேனா கூர்மான் ஷபைராக்ரமாணக்யுஸ்தூராப்யா மிருக்ஷலா.

ஹிரண்யமக்னிமாதிருக்யாம் பூஷணந்தோர்பியாமஸ்வினா அக்ஞே சாப்யாக்ஞே ருத்ரக்ஞேரோராப்யாம் அக்னேஃ பக்ஷதிர்வாயோர்நிபக்ஷதிரிந்திரஸ்ய த்ருதீயா பாஞ்சாதுர்த்தீ அதித்யை பஞ்சமீந்திராண்யை ஷஷ்டீ மருதாக்ஞே சப்தமீ ப்ருஹஸ்பதேரஷ்டமீ அர்யம் நோ நவமீ தாதுர்தாசமீந்திரஸ்யைகாதசீ வருணஸ்ய த்வாதசீ யமஸ்ய த்ரயோதசீ இந்திராக்ஞோ பக்ஷதிஃ சரஸ்வத்யை நிபக்ஷதிர்மித்ரஸ்ய த்ருதீயா சோமஸ்ய சதுர்த்தீ நிர்ருத்யை பஞ்சம் யக்ஞீ சோமாயோஃ ஷஷ்டீ சர்ப்பாணாக்ஞே சப்தமீ விஷ்ணோ ரஷ்டமீ பூஷ்ணோ நவமீ த்வஷ்டுர்தசமீந்திரஸ்யைகாதசீ வருணஸ்ய த்வாதசீ யம்யை த்ரயோதசீ த்யாவா பிருத்திவ்யோர் தக்ஷிணம் பார்ஷ்வம் விஸ்வேஷான் தேவானா முத்தாரம் மருதாக்ய ஸ்கந்தா விஸ்வேஷான் தேவானாம் பிரதமா கீகாசா ருத்ரானாம் த்விதீயா தித்யானாம் த்ருதீயா வாயோ புச்சா மக்னீஷோமாயோர்பாசாதௌ க்ருஞ்சௌஷ்ரோனிப்யாமிந்த்ரா ப்ருஹஸ்பதீ ஊருப்யாம் மித்ரா வருணா அல்காப்யா மாக்ரமானக்யு ஸ்தூராப்யாம் பலங்குஷ்டாப்யாம் பூஷணம் வநிஷ்டுநாந் தாஹீன் ஸ்தூலகுதயா சர்பான் குதாபிர்விஹ்ருதா

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஜகபாலம் அந்த ஏகவருடமுகே உதவாலேஷாஸ்வகுசூத்தே உஷாஸ்வதரம் உசதோமுதுராமணேசமத்யே பாரதபத்யம் பசுஞ்சதுமிதே பிரம்மவே தேவானாம் பிரம்மதேவயஜ்யர்த்தமயே ரோடாசுவாசுபவதிபிரேகாந்திரேந்திரியேந்திரியே.

அகும்சஸ்தரஸ்மிஸ்தயத்ஞமுகமேவாவரந்தே ஜிபதிஷ்டாதாத் ஜஸ்யேதி நைனம்.

தட்சிணம் பட்சம் விசோத்தரம் அஸ்வேத்யாத்யாத்யாவருந்தை லோகாத்யே

0: इत्युच्यते कर्ता निमित्तकारणं खलु तर्हि जगत् कर्तृत्वेन रूपेण परमेश्वरः निमित्तकारणं कर्तृत्वं नाम उपादानगोचर अपरोक्षज्ञान चिकीर्षा कृतिमत्वं कर्तृत्वं न्यायशास्त्रत்தில் இருக்கு அதே எடுத்துக்கலாம் சிகீர்ஷா இருக்கணும் கிருதி இருக்கணும் எல்லாமே இருக்கணும் ஞானம் இருக்கணும் உபாதான கோச்சரம் அது எது எது பண்ணணுமோ தஸ்ய உபாதான விஷயகம் அபரோக்ஷ ஜானம் சர்வம் சர்வ விஷயக ஜானம் தத் கதம் கர்த்தவியம் இது ஜானம் ததர்த்தம் இச்சா ததர்த்தம் பிரயத்ன இதெல்லாம் இருந்தால் கர்த்தான்னு சொல்லுவோம் சரி இதம் கர்த்திருவ விவகார பிரயோஜகம் அது பரமேஸ்வரன் கிட்ட இருக்கிறதுனால அவர் கர்த்தா என்ற நிலைமையில நிமித்த காரணம் சொல்லுவோம் கர்த்திருவ ரூபேண நிமித்த காரணம் இது விவகரியதே
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

சரணி பட்டுர்வாகேஹி வா யதிரபி ஜடி வா ததிதரோ நரோ வா யஹ கஷ்சித் பவ

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஸ்ரீ சுவர்ணாகர்ஷ்ண பைரவ சஹஸ்ரநாம தியானம். தீனநாத விபன்ன ரக்ஷண பரைராஜ்ஞாம் பிரதிக்ஷா பரைஹி சித்தை சாத்ய கணேசுரா சுரநரைர் பக்தை பிரபன்னார்த்திபி சம்சேவியாய சமுல்லசத் தினமணி

ஓம் விஸ்வகர்பாய நமஹ, ஓம் புவே நமஹ, ஓம் அபுவே நமஹ, ஓம் பூதத்வாய நமஹ, ஓம் பூநாதீசாய நமஹ, ஓம் பூதிக்ருதே நமஹ, ஓம் பிராந்திநாசனாய நமஹ, ஓம் பூதிபூஷித சர்வாங்க.

நமஹ. ஓம் காந்த விக்ரஹாய நமஹ. ஓம் கவசினே நமஹ. ஓம் கண்டகினே நமஹ. ஓம் குண்டினே நமஹ. ஓம் காரியகோவித விக்ரமாய நமஹ. ஓம் காலபக்ஷாய நமஹ. ஓம் கலிங்காரணே நமஹ. ஓம்.

ஓம் ஜலதப்ளவாய நம, ஓம் க்ஷணசஞ்சலாய நம, ஓம் அசிந்த்ய மஹிம்னே நம, ஓம் அசிந்த்யாய நம, ஓம் சராசர சரித்ரகாய நம, ஓம் சந்திரசஞ்சீவனாய நம, ஓம் சித்ராய நம, ஓம் உமாச்சாரியாய நம, ஓம் சதுர்முகாய நம, ஓம் ஓஜஸ்தேஜோதிதிதராய நம, ஓம் ஜிதகாமாய நம, ஓம் ஜனப்ரியாய நம, ஓம் அஜாதசத்ரவே நம, ஓம் ஓஜஸ்வினே நம.

ஓம் ஜன்மமிருத்யுபயாபகாய நமஹ, ஓம் ஜீவிதாந்தகராய நமஹ, ஓம் ஜேஷ்டாய நமஹ, ஓம் ஜெகந்நாதாய நமஹ, ஓம் ஜனேஸ்வராய நமஹ, ஓம் த்ரிவர்க்கசாதனாய நமஹ, ஓம் தார்க்ஷ்யாய நமஹ, ஓம் தத்குணாய நமஹ, ஓம் தந்துவர்தனாய நமஹ, ஓம் தபஸ்வினே நமஹ, ஓம் தாரகாய நமஹ, ஓம் தாராய நமஹ, ஓம் தீவிராய நமஹ, ஓம் ஸ்வாத்மனி சம்ஸ்திதாய நமஹ, ஓம் தபனாய நமஹ, ஓம் தாபனாய நமஹ,

ாய நமஹ ஓம் விகிருதாய நமஹ ஓம் மேகினே நமஹ ஓம் விரிஞ்சயே நமஹ ஓம் இஷ்டரஸ்ரவசய நமஹ ஓம் அவ்யக்தலக்ஷணாய நமஹ ஓம் அவ்யக்தாய நமஹ ஓம் வ்யக்தாய நமஹ ஓம் வைஷ்யாய நமஹ ஓம் சாம்பதஜய நமஹ ஓம் விபுதாக்ரே சராய நமஹ ஓம் வேதாய நமஹ ஓம் விஸ்வகர்பாய நமஹ

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாகல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 88. Thank you.

0: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajurvedam, Karma Shaka, Adhyayam 27.
1: Atha Saptavimshodhyayah Om Shadan Dadbhiravakan Danta Moolair Mridam Varsvai Istigan Daggishtra Abhyagye சரஸ்வத்யா அக்ரஜிஹ்வன் ஜிஹ்வாயா உத்சாதம் அவக்ரந்தேன தாலுவாஜக்யே ஹனுப்யாமப ஆஸ்யேன விருஷாணமாண்டாப்யாம் ஆதித்யான் ஸ்மஷ்ருபிஹ்

0: ஏஷ்பம் மூர்த்னாஸ்தனயித்னுன்னிர்பாதேனாஷனிம் மஸ்திஷ்கேன வித்யுதங்கனின காப்யாம்.
1: கர்ணாப்யாக்ஷ்ரோத்ரக்ஷ்ரோத்ராப்யாம் கர்ணௌதேதனிமாதர கண்டேனாபஷ்வுஷ்கண்டேனா சித்தம் மன்யாபிஹி அதிதிக்ஞேஷீர்ஷ்ணா நிர்ருதின்னிர்ஜர்ஜல்யேன ஷீர்ஷ்ணா சங்க்ரோஷைஃ ப்ராணான் ரேஷ்மாணக்யஸ்துபேனா மஷகான் கேஷைரிந்திரக்யஸ்வபாசாவஹேன ப்ருஹஸ்பதிக்ஞே ஷகுனிசாதேனா கூர்மான் ஷபைராக்ரமாணக்யஸ்தூராப்யா மிருக்ஷலாபிஹ் கபிஞ்சாலான்.

ஓஷனந்தோர்பியமஸ்வினா அக்ஞே சாப்யாக்ஞே ருத்ரக்ஞேரோராப்யாம் அக்னேஃ பக்ஷதிர்வாயோர்நிபக்ஷதிரிந்திரஸ்ய த்ருதீயா பாஞ்சாதுர்த்தீ அதித்யை பஞ்சமீந்திராண்யை ஷஷ்டீ மருதாக்ஞே சப்தமீ ப்ருஹஸ்பதேரஷ்டமீ அர்யம் நோ நவமீ தாதுர்தாசமீந்திரஸ்யைகாதசீ வருணஸ்ய த்வாதசீ யமஸ்ய த்ரயோதசீ இந்திராக்ஞோ பக்ஷதிஃ சரஸ்வத்யை நிபக்ஷதிர்மித்ரஸ்ய த்ருதீயா சோமஸ்ய சதுர்த்தீ நிர்ருத்யை பஞ்சம் யக்ஞீ சோமாயோ ஷஷ்டீ சர்ப்பாணாக்ஞே சப்தமீ விஷ்ணோ ரஷ்டமீ பூஷ்ணோ நவமீ த்வஷ்டுர்தசமீந்திரஸ்யைகாதசீ வருணஸ்ய த்வாதசீ யம்யை த்ராயோதசீ த்யாவா பிருத்திவ்யோர் தக்ஷிணம் பார்ஷ்வம் விஸ்வேஷான் தேவானா முத்தாரம் மருதாக்யஸ்கந்தா விஸ்வேஷான் தேவானாம் பிரதமா கீகாசா ருத்ரானாம் த்விதீயா தித்யானாம் த்ருதீயா வாயோ புச்சா மக்னீஷோ மாயோர்பாசாதௌ கிருஞ்சௌ ஸ்ரோணிப்யாமிந்திரா ப்ருஹஸ்பதீ ஊருப்யாம் மித்ரா வருணா அல்காப்யா மாக்ரமானக்யஸ்தூராப்யாம் பலங்குஷ்டாப்யாம் பூஷணம் வனிஷ்டுனான் தாஹீன் ஸ்தூலகுதயா சர்பான் குதாபிர்விஹ்ருதா

ஞங்கைர்நக்ஷத்ராணி ரூபேண பிருத்திவீன் த்வசாஜும்பகாய ஸ்வாஹா ஹிரண்யகர்ப்பஸ்ஸமாவர்த்ததாக்ரே பூதஸ்ய.

புண்ணியான் யஸ்மை சந்தானமர்வன் தம்பத்வீஷம் பிரியா தேவேஷ்வாயா மயந்தி இமானு கம்புவானாசீஷ தாமேந்திரஶ்ச விஶ்வே ச தேவாஹ ஆதித்யைரிந்திரஸ் சகாணோ மருத்பீரஸ்மப்யம் பேஷஜாகாரத் யஜ்ஞம் ஜானஸ்தன்வன் ச ப்ரஜான் ச ஆதித்யைரிந்திரஸ் சஹசீஷ தாதி அக்னே த்வன்னோ அந்தம உத த்ராதா சிவோ பாவாவருத்யாஹ வசூரக்னிர்வசுஸ்ரவா அச்சா நக்ஷித்யுமத்தா மக்னேரயிந்தாஹ தந்த்வா ஆஶோசிஷ்டதீதிவஸ்ஸும்நாயானூனமீமஹே சகிப்யஹ இதி சப்தவிம்

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

ோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோ

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Yet Sarvajnyatvadi Vishishtam Ashtavidhana Adhikaranam Shivatattvam Tadeva Jagatkaranam Brahmai.
3: Iti Sutra Arthaha Varanita. Yet Sarvajnyatvadi Vishishtam Janmadhyasya Yataha Iti Kaluktam Janmadhyasya Yataha Bhavati Utaha Bhavati Sarvajnyatvadi Vishishtam Tat Swarupam. சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டம் ஸ்வரூபம் ஜெகஜன்மாதி காரணத்துவ பிரதிபாதக வாக்கியபியா. ஜெகஜன்மாதி காரணமாக எது தெரியறதோ அது எப்படி எப்படி தெரியறது? சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டமா தெரியறது. சரி, சர்வஜ்ஞத்வாதிகம் தஸ்ய ஸ்வரூப லட்சணம். ஜெகஜன்ம பிரதிபாதக வாக்கியை அவகமியது. சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டம் அஷ்டாபிதானாதிகரணம் சிவதத்துவம் ததேவ ஜெகத் காரணம் பிரம்மேத்தி உச்சத்தை. அஷ்டாபிதானாதிகரணம் அது என்ன? அபிதானம் இத்துக்கே சம்யா நாம எட்டு பேர்கள் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே வந்தது அத்திர பாஷிகாரியே உத்தம் போவோம். பவ சிவ சர்வ பசுபதி பரமேஸ்வர மகாதேவ ருத்ர சம்பு பிரபிருதி பர்யாய வாசக சப்தசார பிரகாசித பரமசிவ பரமமஹிம விலாசஸ்யான்னு இருக்கு. பரமமஹிம விலாசஸ்யான்னு இருக்கு. ஆறு அஷ்ட எட்டு பிரபதித்தஸ்தி ததாபி ஷண்ணாம் நாம்னாம் முக்கியத்துவம் இது பாதி. சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டம் அஷ்டாபிதானாதிகரணம் அஷ்ட அபிதானானாம் வாசகசப்தானாம் அதிகரணம் அது சம்ஞி அர்த்தம். அஷ்டானாம் நாம் சம்ஞானாம் சம்ஞி. தத் கிமர்த்தம் அத்திர உக்தம் இத்துக்தே கஷ்டன பிரஷ்னா பூர்வபக்ஷனா கிருத்த. லக்ஷ்யமேவ ந ஜ்ஞாயதே ததானி லக்ஷணம் கதம் வயம் சங்கமயாமஹ. இவ நீங்க ஜெகத்காரணத்துவம் இது லக்ஷணம் சொல்றீர்கள், ஆனா அது இந்த ஜெகத்காரணத்துவத்தினுடைய சமன்வயம் எந்த தர்மியில் பண்ணணும் என்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? லக்ஷ்யம் இப்போ கந்தவதி பிருத்திவி இத்தியத்திர கிளேஷோ நாஸ்தி. பிருத்திவி என்றது எதுன்னு லோகத்துல தெரியும். உஷ்ணஸ்பரிசக தேஜா எத்திர கிளேஷமா நாஸ்தி. தேஜஸ் என்றது என்னதே லோகத்துக்கு தெரியும். தத்திர உஷ்ணஸ்பரிசா அஸ்தி கலு அஸ்தி ஸ்வயம் பரீட்சிதும் வயம் பிரபவாம. பரந்து பிரம்மா இது லோகப்பிரசித்தம் வஸ்து நாஸ்தி. உபனிஷதா ஏவ அவகந்தவியம். தரி லக்ஷ்யமேவ சாமானிய ரூபேணாபி ந ஜ்ஞாயதே தஸ்யாம் தசாயாம் பவதா ஜகத்காரணத்துவம் லக்ஷணம் உச்சதாம் எத்கிமபி லக்ஷணம் உச்சதாம் வயம் கதம் தஸ் தத் கஸ்மின் லக்ஷ்யே யோஜனீயம் இது கதம் அவகச்சாமஹ இது பிரஷ்ன கிருத கலு. தஸ்ய கா பரிஹாரா இதானீம் வக்தவ்யா. தஸ்ய பரிஹாரா சூசிதா. கதம் லக்ஷ்யம் கேனாபி ரூபேண அஸ்மாபிர் ந ஜ்ஞாயதே இது ஏதாதச சப்த பிரதிபாத்யத்வேன உபனிஷத்சு ஞாயதே கலு. ஓரும் ஏதாதச சப்த பிரதிபாத்யம் யத் வஸ்து தத் வஸ்து உபனிஷத்சு ஜகத்காரணத்வேன பிரதிபாத்யதேன வா இது பரீட்சணியம். பிரதிபாத்யதே லக்ஷண சமன்வயம் ஆயிடுத்து ஜாதம் கலு. ஏதாதசை சப்தைஹி உபனிஷத்சு வா புராணேஷு வா ஆகமேஷு வா கிஞ்சித் பதார்த்தா கஷ்டித் பதார்த்தா ஜகத்காரணத்துவேன பிரதிபாத்தியதே வா நவா பிரதிபாத்தியதே தரி அஸ்மதுக்தம் லக்ஷணம் தத்ர சமன்விதம் இது வக்தும் சக்கியதே. ததர்த்தம் உக்தம் அஷ்டாபிதானாதிகரணம் சிவதத்துவம் ததேவ ஜகத்காரணம் பிரம்மேத்யுச்சதே ஏவஞ்ச ஏதாதச சிவாதி சப்த வாச்சியத்வேன ரூபேண லக்ஷ்ய பரிஜானம் பிரதமதா பவதி. ஏதர்த்தம் உபனிஷத் தாத்பரிய விசாரா நாபேக்ஷதே. சிவஹா இது சப்தஹா சிவசப்த கலு அயம் தஸ்ய கஷ்டன வாச்சியார்த்தோ வர்த்ததே ஜாதம் தாவதா லக்ஷ்ய பரிஜானம் ஜாதம். ஸ்வரூபம் ஞாதவயம் பஷாத் ததர்த்தம் பரிச்சயனார்த்தம் தடஸ்தலக்ஷணம் உச்சதே ஸ்ருத்யா தஸ்ய சமன்வயம் தத்ர கர்த்தும் சக்யதே. ததப் பரம் சர்வஜ்ஞத்வாதிகம் யதா ஸ்ருத்யா ஏவ உச்சதே தத் ஸ்வரூபமபி அவகந்தும் சக்யதே. ஏவம் ரீத்யா லக்ஷண பிரயோஜனம் அஸ்தி. சம்யக் தத்ர பூர்வபக்ஷகஹ சித்தாந்தகஹ இதி இதம் அபேக்ஷதே.
2: ஆனந்தாதீனாம் அத்ரேவ தர்மாணாம் பரிவசானம் சம்பவதி.
3: ஆனந்தாதீனாம் தர்மாணாம் அபி ஆனந்தாதயஸ்து தர்மா தேஷாம் தர்மாணாம் சர்வேஷாமபி அஸ்மின்னேவ ஏகஸ்மின் தர்மணி பர்யவசானம் சங்கிரஹ கர்த்தவ்யா. ஆனந்த பிரம்மா ஞான பிரம்மா அப்படி இல்லை. இந்த ஒரே ஒரு வஸ்து ஜெகத்காரணமாக தெரியக்கூடிய ஒரே ஒரு வஸ்துவில ஆனந்தாதி தர்மாணாம் அத்தைவ பர்யவசானம் பரீட்சாயாம் கிருதாயாம் சர்வேபி அசைவ தர்மா இது அக்ரே விசாரோ பவிஷ்யதி கலு. तर्हि तत्र पर्यवसानं भवति विचारेण अस्माभिः पर्यवसानं च कर्तुं शक्यते. अस्ति तत् अस्ति क्रमेण आगच्छति आगच्छति तद् सर्वत्र शङ्कापरिहारास्तु इतोपि कर्तव्याः. इदानीं लक्षणत्वमेव न सम्भवति इति यदुक्तं तस्य इत्यादि सामान्य आपाततः उत्पन्नानां प्रश्नानां परिहारस्तु जातः तावदेव.
2: सर्वज्ञत्वं नित्यतृप्तत्वम् अनादिबोधत्वं स्वतन्त्रत्वम् आलुप्तशक्तित्वम् अनन्तशक्तित्वं च इत्येतानि सर्वज्ञत्वादीनि.
3: सर्वज्ञत्वादिविशिष्टम् इत्युक्तं सर्वज्ञत्वादीनि इत्युक्ते षडङ्गानि षडङ्गानि इति प्रसिद्धम्. एते षडङ्गानि इति व्यवहारः वर्तते. इद् आगमङ्गल् कडयात् इद् सर्वज्ञत्वं नित्यतृप्तत्वम् अनादिबोधत्वं स्वतन्त्रत्वम् अलुप्तशक्तिमत्वम् अनन्तशक्तिमत्वं चेतानि परमेश्वरस्य षडङ्गानि इति वर्तते. स्वरूपान्तर्गताः धर्माः इत्यर्थः. स्वरूपे नित्यं विद्यमानाः धर्माः इति अङ्गं नाम तावदेव विवक्षितम् इति एते अत्र ग्राह्यानि. स्वरूपं स्वरूपप्रतिपादनाय तत् स्वयमेव उक्तस्य विवरणं. सर्वज्ञत्वादिविशिष्टान् सुनर्लिया आदिशब्देन के ग्राह्याः इति स्वयमेव उक्तं तावदेव. वर्तन्ते अवश्यं.
2: अपरोक्ष अनपेक्षित बाह्यकरण निष्कलङ्क बाह्यकरण निष्कलङ्क अनुभव विषय निखिल वस्तुत्वं इह सर्वज्ञत्वं.
3: नित्यापरोक्ष अनपेक्षित बाह्यकरण अनपेक्षित बाह्यकरणत्वम् एकं विशेषणं. नित्यापरोक्ष अनपेक्षित बाह्यकरण निष्कलङ्क अनुभव विषय
2: निखिल
3: नित्यापरोक्षः एप्डि तेरिम नित्यापरोक्षः अनपेक्षित बाह्यकरणः निष्कलङ्कः यः अनुभवः तद्विषय निखिल वस्तुत्वम् इह सर्वज्ञत्वम्. इदानीं कुत्र समन्वयः भवति? सर्वज्ञे समन्वयः कर्तव्यः खलु. सर्वज्ञत्वं निखिलवस्तुत्वम् इति परिवसानं क्रियते कथम् इत्युक्ते विग्रहो वक्तव्यः तद्वत्. यस्य परमेश्वरस्य यः अनुभवः तस्य अनुभवस्य निखिलं वस्तुविषयः तर्हि सर्वविषयकज्ञानवत्वं सर्वज्ञत्वम् अत्र पुरुषावनुल्ल सर्वं ये जानाति इत्युक्ते निखिलवस्तुविषयकज्ञानवान् अयं निखिलवस्तुविषयकज्ञानवत्वं वर्तते इति. निखिलवस्तुविषयकज्ञानम् एन्द्रद् எப்பேற்பட்ட ஞானம் பரோட்ச ஞானமா அபரோக்ஷ ஞானமா கேட்டா அபரோக்ஷ ஞானம் சொல்லணும் இல்லையா? அதர்த்தம் நித்யாபரோக்ஷத்துவம் இது விசேஷணம். அந்த அனுபவம் எப்படி வந்தது ஏதாவது எந்த காரணத்தினால வந்ததுன்னு கேட்டா மனசு ஒத்துருக்கா பரமேஸ்வரஸ் மனஹ அஸ்தி இது அங்கீகிருதம். பாஹ்யகரணம் அபேட்சித அதுக்காக பாஹ்யம்னு போட்டிருக்கா. பாஹ்யகரணங்கள் அபேட்சிதமா இல்ல அந்தக்கரண மாத்திரேன உற்பத்தியமானம் ஞானம் இதம். நித்ய அபரோக்ஷ நித்யாபரோக்ஷம் நித்யம் ஞானம் இல்ல நித்யஹ நித்யம் அபரோக்ஷம் யஜ்ஞானம் நியமேன அபரோக்ஷம் அனபேக்ஷித பாஹ்யகரணம் நிஷ்கலங்கம் தோஷரஹிதம் நிஷ்கலங்கம் நிஷ்கலங்கமான எந்த ஒரு அனுபவம் உண்டோ தாதுஷ அனுபவ விஷய நிகில வஸ்துத்வம் அபி அனுபவ அனுபவம் பிரதி விஷயீபூதம் நிகில வஸ்துத்வம் யஸ்ய சஹ சர்வஜ்ஞஹ सर्वज्ञः तदेव सर्वज्ञत्वम्.
2: यः सर्वज्ञः सर्ववित् यस्य ज्ञानमयं तपः इत्यादिभिः इदं ब्रह्मणः सिद्धम्.
3: यः सर्वज्ञः सर्ववित् यस्य ज्ञानमयं तपः इत्यादि इत्यादि श्रुतिः. सर्वज्ञः सर्ववित् निल्क्रिया विशेषज्ञानवान् इत्यस्ति. सामान्यज्ञानं सर्वस्यापि भवति.
2: विशेषज्ञानम् इत्युक्ते निष्कलङ्कं
3: निष्कलङ्कमिल्ल तत्तद्रूपेण सर्वविषयकज्ञानं சர்வஜ்ஞத்வவ்யவஹாரப்ரயோஜகம் இருக்கு. சர்வவிஷயகஜானம் சர்வஜ்ஞத்வவ்யவஹாரப்ரயோஜகம் இல்ல தெரியாதா? தத்தத் ரூபேண சர்வவிஷயகஜானம் சொல்லணும். அன்யதா சர்வேபி சர்வஜ்ஞானம் கதம் சர்வம் சர்வம் இத்யுக்தே அர்த்தம் புரியறது இல்லையா? சரி த்வம் சர்வஜ்ஞஹ ஜாதா சர்வசப்தஜன்ய உபஸ்திதி விஷயக்கஹ சர்வம் சர்வபதஜன்ய உபஸ்திதி விஷயக்கஹ சர்வம் தத்திதானிம் ஜாதா கலு தவ உபஸ்திதி தரிஹி சர்வம் ஞாதம் இதி ஏவம் ஸ்யாத். அதஹ तत्तद्रूपेण इति वक्तव्यं प्रमेयम् इति पदं श्रुत्वापि सर्वज्ञत्वं भवति प्रमेयत्वेन रूपेण सर्वं प्रमेयं खलु अतः एतादृशं सर्वज्ञत्वम् अस्ति सर्वेषां वर्तते परन्तु इदम् अयं सर्वज्ञः इत्येवं व्यवहारे प्रयोजकं न तत्तद्रूपेण अवगन्तव्यम् अतः यः सर्वज्ञः सर्ववित् इत्यत्र इदं तर्कसङ्ग्रहदीपिकायामपि उदाहरणम् इदं वाक्यम् ईश्वरसिद्धौ दीपिकायां नास्ति वा अस्ति इति भाति ईश्वरसिद्धौ श्रुतिरपि प्रमाणं यः सर्वज्ञः सर्ववित् इत्यादि श्रुतिर्मानम् इत्युक्त्वा सर्वज्ञः सामान्यरूपेण सर्वज्ञानवान् सर्ववित् विशेषरूपेण सर्वज्ञानवान् इत्युक्तम् अन्यथा सर्वज्ञः सर्ववित् इति पौनरुक्त्यं भवति सर्वज्ञः इति यदुक्तं तदेव सर्ववित् इत्यस्यापि अर्थः अतः पौनरुक्तिवारणाय सर्वज्ञः इत्युक्ते सामान्यरूपेण सर्वज्ञानवान् सर्ववित् इत्यस्य विशेषरूपेण सर्वज्ञानवान् अर्थं पणिनः
2: अनेन सकलचेतन बहुविध कर्मफलभोगानुकूल तत्तच्छरीरनिर्माण उपायसामग्री विशेषज्ञं ब्रह्मनिमित्तम्
3: ब्रह्मणः निमित्तकारणत्वम् इदानीम् उक्तम् वस्तुगत्या निमित्तकारणम् उपादानकारणं च भवति इति समर्थनीयम् अभिन्ननिमित्तोपादानकारणत्वम् इति वर्तते अस्माकं मते तर्हि इदम् अभिन्ननिमित्तोपादानकारणत्वम् अद्वैतमतेऽप्यस्ति शैवमतेऽप्यस्ति विशिष्टाद्वैतमतेऽप्यस्ति माध्वमते नास्ति नैयायिकवदेव नैयायिकानां मते ईश्वरस्य निमित्तकारणत्वमेव किल अस्ति बीजाय इत्यस्य निमित्तकारणाय इति भ्रमिकगुडा वेदान्तं पठिच्छ ब्रह्ममन्त्रं भयन्त्रं निमित्तकारणाय इत्यर्थः उक्तावलिकारपुटिका इदानीं किं भवति परमेश्वरस्य एकस्यैव उपादानकारणत्वं निमित्तकारणत्वञ्च उपपादनीयम् अत्र किं लिखितम् अनेन सकलचेतन बहुविध कर्मफलभोगानुकूल तत्तच्छरीरनिर्माण उपाय सामग्रीविशेषज्ञं ब्रह्मनिमित्तं भवति ज्ञानवत्वेन निमित्तकारणत्वम् अर्थं सृष्ट्यनुकूलज्ञानवत्वेन निमित्तकारणत्वम् इत्युक्ते निमित्तकारणता अवच्छेदकमन्यत् उपादानकारणता अवच्छेदकमन्यत् ഒരു രീതിയിൽ നിമിത്തകാരണം ഇന്നൊരു രീതിയിൽ ഉപാദാനകാരണം ചൊല്ലില്ല അതാ ശാസ്ത്രീയ ഭാഷയിൽ ചൊന്നാൽ നിമിത്തകാരണതാവച്ഛേദകം സർവജ്ഞത്വം സർവജ്ഞത്വന രൂപേണ സഹ നിമിത്തകാരണം അന്യന രൂപേണ ഉപാദാനകാരണം ഉപാദാനകാരണം എപ്പിടി ചൊല്ല പോരാ അപ്പുറം ഇപ്പൊ സകല ചേതന സകലേയ ചേതനാ തേഷാം ബഹുവിധ കർമ്മഫല ഭോഗ തദനുകൂലം കിം തത്തത് ശരീരം एवमेवं तन्निर्माण उपायसामग्री विशेषज्ञत्वं परमेश्वरस्य कथं निर्माय कीदृशं कस्य कीदृशं शरीरम् इतः परं दातव्यम् ज्ञानमस्ति विशेषज्ञत्वं विशेषज्ञत्वं ब्रह्मणः वर्तते तादृशविशेषज्ञत्वेन ब्रह्मनिमित्तकारणम् इत्युच्यते एवम् इप कुलालः घटं प्रति निमित्तकारणम् इति कुतः उच्यते अद् पण्ड्रदुक् अवनुक् तान् तेरियुम् एण्ड्रदु नान् अद् अरिव् वच्चिण्डु ताने निमित्तकारणं सोल्रद् तदेव तस्मात् निमित्तकारणम् इत्युक्ते कर्ता इति कः उच्यते लोके तेरिञ्जु मण्ड्रवन् शृणम् कण्डिपा अपिता शृणम् मुख्यं कर्तृत्व मुख्यः कर्तृत्वव्यवहारः एङ्गेरुक् तेरिञ्जु मण्ड्रवनुक्तान् इरुक् पाककृतः इदं कर्त सूपकर्तव्यः इति कृतम् अनन्तरं प्रकारान्तरं जातं किम् अवियल् जातं साम्बार् कर्तव्यम् इति चिन्तितम् अवियल् जातम् इति मन्यताम् इदानीम् अहम् अवियल् कृतवान् इति व्यवहारः मुख्यः नास्ति साम्बार् कर्तुमेव चिन्तितम् अवियल् जातं न पण्डिनेन सोलकूडा तेरिञ्जु मणल पुरियुदिल्या तत् कर्तुम् अपेक्षितं ज्ञानं सम्पाद्य तदर्थं बुद्धिपूर्वकं कृतं चेत् मया कृतम् इति व्यवहारः अन्यथा जातम् इति व्यवहारः एवमेव श्लोके अतः तद्विषयकविशेषज्ञानवत्त्वं कर्तृत्वव्यवहारे प्रयोजकम् इदानीं लोकव्यवहारं कामिच्छामि अवदा विलेटका सोल्ले अवडुदा शास्त्रे तथैव उदाहरणं कुर्वन्ति विनायकं विनायकं प्रकुर्वाणः रचयामास वानरं निर्ग विनायकं प्रकुर्वाण विनायकने विनायकरुडय प्रतिमे पण्णनं नेनचिंद मण्ण पोट्टु अदु स्वाभाविकं लिया वानरं मादिरि आयिट्टे वानरः जातः इत्येव पण्णिनेन सोल्लकूडादु सोल्लुवा एना सत् मया वानरं कर्तुमेव मया यत्नः कृतः इति वदेत् पश्चात् तत् कपटं अत् कपटव्यवहारः अतः तत् सृष्ट्यनुकूलज्ञानवत्त्वेन कर्ता इत्युच्यते कर्ता निमित्तकारणं खलु तर्हि जगत्कर्तृत्वेन रूपेण परमेश्वरः निमित्तकारणं कर्तृत्वं नाम உபாதான கோச்சர அபரோக்ஷ ஜான சிகீர்ஷா கிருதிமத்துவம் கர்த்தத்துவம் நியாயசாஸ்திரத்தில் இருக்கு, அதையும் எடுத்துக்கலாம். சிகீர்ஷா இருக்கணும், கிருதி இருக்கணும், எல்லாமே இருக்கணும், ஞானம் இருக்கணும், உபாதான கோச்சரம் அது எது எது பண்ணணுமோ தஸ்ய உபாதான விஷயகம் அபரோக்ஷ ஜானம் சர்வம் சர்வ விஷயக ஜானம் தத் கதம் கர்த்தவியம் இது ஜானம் ததர்த்தம் இச்சா ததர்த்தம் பிரயத்னா இதெல்லாம் இருந்தால் கர்த்தான்னு சொல்லுவோம். சரி, இதம் கர்த்திருவ விவகார பிரயோஜகம், அது பரமேஸ்வரன்கிட்ட இருக்கிறதுனால அவர் கர்த்தா என்ற நிலைமையில நிமித்த காரணம் சொல்லுவார். கர்த்திருவன ரூபேண நிமித்த காரணம் இது விவகரியதே இத்தியுக்தம். உபாதான காரணத்துவ விஷயக நிரூபச்சாரஸ்து பஷாத் கர்த்தவிய அஸ்து அத்திர ஸ்தாபயம்.
4: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

சரணி பட்டுர்வாகேஹிவா யதிரபி ஜடிவா ததிதரோ நரோ வா யஹ கஷ்சித்